0: ஷனிதா சாது.
1: த்ரீ ட்ரிபிள் இசட் குவன் விதுலியே செனசுராதா சிங்கள சங்கிரஹய
0: குமுது மல் பிபெய் தியத்தலா மதுபிட பமர கீ தச அத்தே பெட்டிரை சருவட சுந்துரு மகிரட திபிதனா பவ மதுவட கியாயி விஹங்குன் பவா அண்டகா சமவிட
1: ஷனிதா ஷனிதா ஷனிதா சாதேய சாதேய சாதேய.